0: Lakhanda Radio ITN
1: விலாவு பெருகுருனாவே
2: விலாவு உப்பவித்தக்கின்ன ஆவி
3: லுதரையே பெரிலிக்கரன NLB Mega Power தேவன்த மேகா சுப்பிரித்தாக்கத அமதரவ ருபியால் கோட்டியக பாவு சுப்பிரித்தாக்க சகா கரேன் சுப்பிரித்தாக்கட சுப்பிரி மோட்டரத்தியா NLB Mega Power உபல் அதம்ம மினதிக்கான்

0: கொலஹாய் வினாடி 48 ஆய்
1: பாட்டு போட்டில கலாவே
2: ஆதிரி உணர்சும விரஹாவே வேதனாவே
1: மகிழுவது நீ சுரு கருப்பத்து சாதன உபயமியன துரு
3: ஹாபிட்டு தெனிம் ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
2: ஆதிரிய ஜோதிரிய ஜோதி
1: ரசோ கயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
3: அஹிமி ஆதிரே ஜீவமான ஹட
2: ஆதிரிய ஜோதி இரிதா ராத்ரி ஹதிட ஹிமாலிக
3: ஜோதிராதாரய
4: தன்னவத டைம் பாஸ் கரன்ன ஒனனா பொதக் கேவன் ஃபில்ம் எகக் பலன் හැබැයි ඒකට මනුස්සයෙක්ව තෝරගන්න

அவசாயம் வினாடி விசிப்பாய் விழாவு அது சிக்குறாத தவசை இவனின் டிரைவலிங் அப்படி அதட்டையாந்து விழாவ ஹரி இது இங்க அதையா கிழக்கியான ஆயா பி என் ஏ சனுதா ஒயாட்டி இவனின் டிரைவர் கேட்கறது என்ன பிளாங்க மத்தினால அவன் சனுதா மே விதிகட்டவு ஹொத சிந்துட்டிக்கா கறக்குன ஆட்டி இவனின் டிரைவர் அரகன் அப்படி லபனு சனுதா அவச ஹதரட்டே நாங்க என்னங்க ஏகியான அதட்டையாந்து விழாவ ஹரி இது இங்க அதட்ட அப்படி கேட்டாங்க ஆட்ட சுபம சுப தவசாக்கு.

0: விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வது நீ சுரு கருப்பத்து சாதன உபயமியனு
2: ஹதுத் தெனின ஹெகிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே வந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இறுதா ராத்திரி ஹதுட் ஹிமாலிக
2: ஜோதிராதாய லக்கண சித நிவன புதுபன சித நிவன புதுபன
0: சத்யாந்தையே ராத்திரி சுமதுர தர்ம தேசனய சினசுராதா ராத்திரி நவேட்ட

செலகி ஜய தீர்த்த சியலு ரோகியானது யக்ஷ பயத்தது கிரகதோஷ வளட்டது யாபத் பிரதிபல அக்கர தின பவ புராதனே சித்து பவத்தின ஜன விஸ்வாசியாய் ஜய தீர்த்த சிரவணிய கரண ஒபட்டது